நியூ சம்டா சியாவகான் கிர்ஜலாயின் பார்த்தோர் கார்த்துசேகா ஸ்வர்ணலதா ஸ்ரதா ஏகா அனிருத் டேமியன் ஜூலியன் அனி சார்ல்ஸ் ஏகா ஜாவுடி பஸ்திபாட் பிமல் கடியா மீனா கடியா சுச்சிதா நீலுர சன்யா கடியா பாலுக பட்டி டாண்டாபாட்டு அசோக் குமார் கட்கா காந்திச்சுக் ரோப்பர்பாட் ஹர்தீப் மிகா பல்வீந்தர் ஜைதிக் விரக் ரமிகா விரக் கட்யா மௌசே உஸ்துபாட் பிரதீப் குமார் ஆசிஸ் மண்டல் குந்தன் மண்டல் கரீனா பூஜா குமாரி ஆரதி குமாரி அனி சுனிதா தேவி யஷரினை குலிப்பாடா கட்டியார் பிஹார் பாட்ட ராஜேஷ் பாரதி பீபா பாரதி ஆதித்ய பிரேனா சஞ்சீவ் பிரின்ஸ் அஜய் ரமன் பரிதி பாரதி பிரியா பாரதி ராஜேஷ் பிரகதி சாட்சி ஆஷிஷ் விவேக் ரவீதா நாராயண்பூர் பாபாபட்டி பாட்ட ஓம் பிரகாஷ் ராய் உஷா ராய் அமித் ராய் ஹாப்பி ராய் பிரதீக் ராய் ரோஷினி பிராஞ்சல் அவதேஷ் பிரீத்தி ராய் ரணவனீத் ராய் அனி ரிக்னி சத்தீஸ்கர் பாட்ட தினேஷ் பர்மா ரகனுரா பர்மா யாருக்கு அனுரோதமா ஸ்வீகானோஸ் காரியக்ரமக்கு அகிலோ பிரஸ்துதி கர்மஷேர்பாக்கு ஆவாஜ்மா சங்கீத் ரச்னாச பிரசாத் ரணபெயிலிக்கோ